போன போனட்டும் ஜார்ஜ் மைக்கேல் பெண்கே ப்ரூனோ மார்ஸ் கிலுன் டோன்ட் லெட் த சன் கோ டவுன் ஆன் மீ இப்போ மா சொல்லுன் அர்ஜுலும் இக்டாங்களா அதுவும் சொல்லுன் அர்ஜுக் சினா லேடி கால பெண் ப்ரூனோ மார்ஸ் கிலுன் அனுதலம் தே டை வித் எ ஸ்மைல் தங்கிட்டு அர்ஜுக் சினாங்களா மா சொல்லுன்

அரேங்கிலோக் ஹிந்தி கலித்தே அசமீஸ் அல்லாம் பென்சி கனிங்ஜே து நத்தும் தது லபென்து அஜா அத்தும்கே அமிச்சாங் அல்லாம் கனிங்ஜே திராக் துக் அத்தும் தது அக்கூரபாங்கே அர்லேங் அக்கூர் சித்தமி அர்லேங் அல்லாம் நிங்ஜே ஜே கலித்தே தேக் தேப்பின் அத்தும் தது லசி மிதாங் அல்லாம் இலி தும்லே பச்சி தாங் தி புலுத்தி மாத் சி நங் பச்சி தாங் பிப்போ இமிதாங் அல்லாம் கொஆன் சி கச்சி தாங் மா ல ஆன் சி அலி கே ஓங்லோ ஜோங் பொன் மி அரேங் கிலோக் அல்லாம் பினி அர்னி பீர்டே டாங் சி தாங்லு லசோ ஜோயினி அலாங் லிட்டும் பீர்டே டாங் ந ஹோக்லே தாம் தமி பாங் அலாம் லே தேக் தேட் புஸ்தமி ல ஆன் சிக்ஸாக்சி அதி கி ஓங் டுங் அதிம் அரேங் கிலோக் அல்லாம் கெத்தேக் அத்தும் துலு பினி அர்னி ஜோங்சி அரேங் கிலோக் அத்தும் த பாங் அஃபான் இமிதாங் அலாம் தான்டேட் புலுத்தி தேக் டேட் பு மோபி சிக்ஸாக் துக்னா பு மதா சொந்தி பினி அர்னி இலித்தும் த அரேங் கிலோக் அல்லாம் தேக் டுண்டே டே ஜியோ பொல்லு சீதாமி அலாங் லித்தும் அமிதாங் அல்லாம் கெத்தேக் அஜோயினி பினி அர்னி அலாங் லித்தும் நஹோக்லே தாம் த ஜோய் கேலு பாங் அஃபான் கே தான் போன ஜோயினி அலாம் கிவீர் ஜி கலி கே அஃபான் கன்ஹோக் கே டுகோக் ஜி கலி டேட் சி அலே சி துரோங்லு லாசி இலித்தும் த இமிதாங் அலாம் பச்சி தாங் ஜி புலுத்தே ஹேம்பென்சி பங்செங் பஃப்ராங் நங்ஜி அதே உசுமார் டும் கச்சாலி செங் அதிம் கே ஹேம் ஹெந்து லசி உன் ஆன் பென் கே இமிதாங் அலாம் பென்சி நிங்ஜி நங்ஜி பாங் அலாம் பங்குய் பொன் பிடேட் சி கிமி ஹிதி போர்வா லோங் த இமிதாங் அலாம் பென்சி பாங் அக்கய பான் த இங்கி நங் பும் நெல்லி நார்த் ஈஸ்ட் அங் காங் ஸ்டேட் சு லக்கே மிஜுராம் அலோங் கே தாமஹுத் கதேக் லோங் கே ஹலடாக் அமுனி அச்சும் அமிதாங் அலாம் சிங்ஹன் பிக் லசோ ஜோயினி ஹலடாக் கப்ரேக் அக்கய சுமஃபான் பிஹா பேப்பார் கே கிளேம் கதேக் லோங் ஜும் ஹேக் இனுத் பாங்ஹினி து புசித மிஜு அலாம் சி கனிங்ஜே அதே நங்லி ஹலடாக் து துன்ஜி புலுத்தி மிஜு அலாம் தேக் வேக் நங்ஜி தேக் தே புலுத்தி நங்லி ஹலடாக் து துன்ஜி அஃபான் சித்துரோ ஹலடாக் நங்லி ஃபான் கப்ரேக் அக்கய முனித் பு சின்னி வேக் தமி அமிதாங் அலாம் பென்சி நயின் கிஜி அன்கே சாய் ஜோக் ஜே நங்லி ஹலடாக் அலாம் சார்லி வேக் நங்பு லசோன்சி நெல்லி சவுத் இந்தியா காங் ஸ்டேட் சு கேரளா லோங் கஹும்ரி தாம் ஹுச்சமே ஹலடாக் அமுனி அச்சும் அமிதாங் அலாம் கச்சிங் ஹோன் அங் தேக் தேக் பொன் லோங்லு ஹலடாக் அமுனி அச்சும் அஃபான் லாங்டாம் புலோத்தி இலி கார்பி அச்சும் தேக் மு அதே லடாக்கே ஸ்கூல் அஹேம் தேக் டுன் லோங்லே பின் அத்தும் லப்பென் சார் பி சர்புரா அத்தும் தமி இத்தே தேனி வே தமி இங்கிலீஷ் ஹிந்தி லப்பென் அசாமீஸ் அலாம் தமி நிங்ஜே தேக் சித்தமி ஹலடாக்கே ஹிந்தி புனோய் இங்கிலீஷ் அலாம் தமி தேக் தேட் சி கியோங் ஹலடாக் அமுனி அச்சும் அமிதாங் அலாம் பென்சி கச்சர்லி லோங் அஜோக் லூ கெத்தேக் அத்துமாஃபாய் ஓங் டுங் லப்பென் இந்தியாங் காங் லூ கெத்தேக் அத்துமாஃபாய் கே ஓங் நாய் ஸ்டேட் லு நங்லி பாஸ்லே சித்தாப்துன்ஜி புசித்தமி மலையாளம் அமேக் லாங் தேக் தே புலுத்தி பாஸ் கச்சித்தாப்துன்ஜி சுங்க்ரு அதே ஹலடாக் பாஸ் அலோங் தா கொனாசி கெதாம் ஜி மா லதா மலையாளம் அலாம் பென்சி கே தோக்கி ஓங் இலிட்டு மதிம் கே இங்கிலீஷ் அலாம் பென்சி திஃபு குவஹாத்தி புகேத்தோக் டு சித்தமி ஹலடாக்கே அபே பின் புலே புதே தச்சோ அதே ஃபான் ஃபருவாங்போங் பென் எஃபான் பாக்சி இங்கிலீஷ் அலாம் பென் கெத்தோக் தேக்லோங் சோஜி லசி இமிதாங் அலாம் பச்சி தாங் ஜி எஃபான் இலிட்டும் கதுக் கவிதா அர்டி கிபி கெனாங் சோத் அதே இமிதாங் அலாம் பச்சி தாங் புலோத்தி அன்சுசி அலி லோங் பு இமிதாங் அலாம் பென்சி கச்சர்லி அஜோயினி கச்சர்லி அங்டேங் கி உண்டு நஃபாய் ஓங்சேட் போ லப்பென் ஜோய் முச்சோத் பு இமிதாங் அலாம் பென் கச்சர்லி அஜோயினி கிளார்டாக் பென்சி அஜாத் அசோன் தமி சினி பு இலித்தும் தமி கப்ரேக் அக்கயச்சும் அமிதாங் அலாம் கச்சிங் ஹோன் கெத்தே தேக் லோங் சி இமிதாங் அலாம் பச்சி தாங் ஜி ஃபான் அர்டி பி பொன்னாங் பு பாங் அக்கயச்சும் கே இலித்தும் அதிமலோங் சி கி துஜோக் லடாக் துதுன்ஜி புலோத்தி லடாக் அலாம் தேக் வேக் நாங் பு லசி பாங் தா சாய் ஜோக் ஜே லடாக் அலாம் கச்சர்லி ஜி அஃபான் இமிதாங் அலாம் பென்சி இங்கி நங் போ லப்பென் இமிதாங் அலாம் பச்சி தாங் ஜி அஃபான் கிளேம் நங் பு லசி பினி பென் கே இமிதாங் அலாம் கப்பச்சான் கப்பச்சிங் தூர் ஜி அஃபான் இலித்தும் கதோ கவிதா மாங் போன் லோ நாங் லப்பென் இமிதாங் அலாம் கப்பச்சான் ஜி கப்பச்சிங் தூர் ஜி அஃபான் கபோர் இ தும் அஃபான் தா அனிங் ருங் துன் லோ நாங் துமுசு அசோன் அசோன் லமேத் லாம்சோங் கப்பாங் சூ